தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு தஜனு தத்தினி தத்தினி தத்தனு தக்கித்த தரித்த தனத்த தனுத்த திமித்த தங்கிடு தத்தம்.